会经历几年呢？这次也没几时是谁打打的兵多呢？哎，这可拉因嘞，嘛别是夸大说多拉因么？并把这个弄把没哎，好嘞，该不妙。我们这块啊，我们台币也会不够，我们越努越努力。阿姨啥，我是被我打的里发音。所以阿家所有，我的马来有些嘞。哎，我一哇一哇一比吉他啊，我非老了都念得了。当我表妹非对面来读读。有爸爸你写过。你老学古巴，还蛮比米的嘞。不要多么是那边没住错。阿说么呢？今年我一年就做年的了。Ori siri si okun yin lo ti da omo yin mo le o le ma pada wa le mo ibi koko olomo bere si so awon oro kan to lagbara iyen tun lo bu danu to na ti wa lese kan aye ese kan orun lo ku ara aye igba wo la fe se idawo kapesi olodumare.